நிலி ரஜின கீதையே கீத கோகிலாவிய ருக்மணி தேவிய அப்பன் சமுகன்னுவா 1978 அட்டே ஒக்டோபர் 25 ஜாயல துடல்லதி.